0: அப்பே அப்பே
1: தாதா தாதா கர்க்கொண்டல்ல
0: சிரி பைல கடபடி ஏஞ்சே பரந்துல என்ன கேண்டுள்ள யார் இஞ்சே வரல நான் உளை போதும் தான் சொப்பு
2: சிரியே மாமி ஈர் நம் மகே ஒல்லரு ஏன் காரணவந்தே பாத்தே ரைத்துடு விதைலப்பரா
3: ஆயே புல்ல காண்ட லக்குது பேட்டைக்கு போத்தே மகா பண்ணக பையாவ்
2: தாய சுள்ளு மாத்திருவர் மாமி ஆர் இத்தே ஆ காட்டு சூழ சித்துனை இல்லது பத்துது உலை ஜெதோந்தேடு எங்கு தால தெரிவு செந்து கிடத்தரா ஆணு மகிந்தாண்ட அரு பிடை வரடு
0: தானதே தானே நடு ஜாலடு நடு தம்முது ஜாடு தந்து கக்கெதலாக உரண்டாந்துலா நீக்கு இடே பரியரை பண்ணியாகுலேரு அது நீக்கு சன்னாயிட மரியாதை கொஞ்சாகுலேரு
2: அவைக்கே வந்து இளவரி மண்பு கண்டு யான் வைடி
0: தாதேலாமரே
2: அச்சிருப்பு ஒஞ்சி பொண்ணு கொஞ்ச உக்காட்டத கண்ணுக்கு சத்துது புனகொத்தேர ஆபுஜி பண்ண விஷய எனக்கு கொத்தித்துடு அதத பர்ற பண்டே இரு பத்தரா இரு பத்தரான்னு கேணுனியானி
0: புனக்கு பாட குண்டுனு சங்கரவளு கைட்டு கொடுத்து கட புடுத
2: சங்கரவளு ஏறி ஏயின சம்பந்ததாயனா ஆயக்கு பொச்சான்ன மாத்த பண்ணு கொடுத்து அந்நாயுடு என்ன அரமனித்த ஹக்குனே நட்டு ஒய்த்து கேத்துண்டரு இங்கு தாலா தெரியுஜிந்து கிரத்தரையிரு
0: தெரிந்த தாதம் போதே தாதம் தீரணிக்க வந்து சங்கராளுக்கு பந்து கொடுத்து சத்தியநாபுர பட்டனு வைத்திய தொண்ட தாதம் போய் ஆனி பயக்கதானி சார சந்த எதுடு யானு கந்தின சீரனு என்ன முசலுக்கு பிரதக்கியோ ஐத்த பேங்கு நடலா போட்டு
2: ஓஹோ அபகாண இறகு மான மரியாதை உண்டாத்தே கைப்பத்தி புடதி இல்லலிப்புனக ஆ சூட சித்து நொட்டிகே சம்மந்ததி ஒன்னித்தரதா அதகையன்ன மானமரியாதிக்கு குந்து பற்புஜே
0: ஏய் யான் சூட நதி ஒன்றுமே அதுல நனபத்து மதிமேப்பே ஈ எங்கு புத்தி பண்ணு அகத்தியாச்சி நீக்கு யான் பண்ணி பாத்தரிக்கேனந்து பாடி நம்பு தின்று உப்புன பேர ஈ என்ன புடதி பண்ணுனா நினைப்பிப்படு
2: கண்டனி பண்ணினா ஆது கர்ப்பம் நடையிறகு
0: ஈசதாந்தின நிக்கே ஈந்து தர்ப்பிப்புனக ஈச பர்ப்பின எங்கேது தர்ப்பிப்படுதே கப்பே சொற்குண்ட பல்லடும் தந்துகே பொண்ணு சொற்குண்டா இல்லடும் தயல்கே
2: நீதே முகுடுதுல பர்ப்புடியே நீரது இன்ன விடுதி போனாதாண்டா நன்ன யான் பண்ணி நல வந்தே கேனுடாவு
0: கேந்திர தானம் அல்போதே தானம் அல்போ
2: கேட்டிண்டா செரமுடுத்து பரபல்லே
0: ஓஹோ கைப்பத்தி கணனகு பரபனுடத்தா பர பண்ணடாண்டா தமேரி போடு எங்கு தாரம் ஐந்து கொடுத்தினா ஆனின் அச்சரு பரபே பெர்மலார்வனு தமேரிக்கு பரபனு
2: தீரு போத்தி அச்சரனு தமேரி பர பண்பரத்தே நீரது நாச்சிட்டே அவடு என்ன மகே குமாரே உள்ளே ஆயனே தமேரி பர பண்பே
0: ஆய பட்டியா என்ன நெத்திருந்த கட்டினு என்ன தொண்டைக்கு மைப்படா தமேரிக்கு எரினதலா வேந்த பரபனு
2: ஈர்னா கண்டக பாட்டினா வேலிதா குண்டா உண்டதே அவனே தந்தரில் எட்டு பரபல்லே
0: தானதே ஈரு வரி வந்த புள்ளே தானதே எனது காரணத்து கஜ வந்து என்று தானா ஈ இல்லறது மல்லா முட்டிக்கலாயா அங்க மீறி பொண்ணாயா தாட மீறி தோடையா நடப்புத வந்தோ
2: போகுதியே ஈர் பண்ணிலங்க கேந்தரு பத்தினா லத்து யாரு
0: ஈ யானு பண்ணினானே கேனடாவோ கட்டுதத நின்ன கண்டெலுக்கு கரியமணி
2: ஓஹோ கரிய நீ தோஜது யானு நின்ன கண்டனி யானு நின்ன கண்டனி பண்ணலீந்து எந்தரா அஞ்சின கரியனு தேவனே நதிகலகு
0: கரியமணி கட்டி பெட்டுக்கு யானு நின்ன சுலவடு குட்பெல்லிய நீயனா இனி ஊதிந்து போட்டு கந்தர் தும்பு ஈ உருத மாபுக்கர துத தாண்டி அந்தாண்டா யானுக்கு பர பந்தியந்தலா இச்சிடா ஆ பூதிக்கிற கம்போ கட்டுப்பாட்டு నీకు నాయకు పాడిన ఓటు తెలియగంజే నక్కాయికి యాను బసరు ముడత కాంతు పుంజి నేత్తు
2: యాను సత్తిన తిరియా కాడ ఇది ఓదిదు పొట్టు

0: ஆண்டா ஒஞ்சி இசைய நினைப்புதீலா தாதாண்ட பிரம்பு கொடுத்து தூவடா தூயி நெனு தூயந்து பண்ணடா கேண்டி நெனு கேண்டெந்து பண்ணடா
1: ஆவோ அக்கனே.

0: மனிதா மாதா ஆற பாருலாம் பொருளோடு தூவந்து போவே பண்பின வந்து தைரோடு நீ நான் காந்து பூஞ்சது மத்மே மந்த கொரிய மகா ஆண்டா இனி ஆவந்து புனின பூர துணகா யானு நீ நாயக மத்மே மந்தது தாதனா தப்பு மந்தேனா தோஜொந்து பாலே
1: அஜரே ஈரதால மண்டை வெச்ச மல்கொர்ச்சி.

அங்கே போல்ட ராசுலோ ஆசாந்தி சானா கேட்டுட்டே ஆப்பு தும்பானா தராசுல பாய் ஓசானா தெரியல போட்டா கதா கிட்டதாலா கொண்டா அவுத்தாக்குன்னா உன் சொல்லோ காலம் சானா அங்கே போல்ட ராசுலோ ஆசா.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போறு துளு பாஷ எங்கெல்லாம் அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலே தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையிலே புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொர்லே